0: சிவம் சுந்தரம், சத்யம் சிவம் சுந்தரம்.
1: கோல்டோனைக்கு காரன் சுயம் கோமோல்டுக்கு सुनते रहिए शिवा रेडियो, जहां है आनंद ही आनंद।